படத்துக்கு சந்தியாபாதம் செல் பூஜை பகல் சமாதம் முக்கு கூத்து விபூஷன் சாரம் திரைபால் திஹால் விசாரம் கல்மாலா திருதுலாட்டம் தோய் தோத்தி பஸ்து பாட்டம் ஜே ஜானஸ் பிரம்ம கர்மம் சாஃபோ குட்டி நிச்சோ கர்மம் கௌனானுக்கு.